முகத்தில் ஹர்தர்க சுவை இஹுவ பார்வில் லாப பாரை நானுக்கு தாக்க சதபரிஹாரி சரண சாதுக்கே தோஹே தோஹே பியோ அற்ப சாதுக்கோ அப்பனா ஜீயோ சாதுக்கு தூர் கரோ ஸ்நானு சாது பர ஜாயே குர்பான் சா சிவாவிட பாகி பாயே சா சங் ஹர் கீர்த்தன் காயே